நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜய முதிரையே. ஆத்மியா பந்துளே, கிளிஞ்ச சீதாராமாழ்வீர் அரு நடுவளச்சிலு சீதாராமாழ்வீர் பரித்தி நஞ்சின கிளிஞ்ச பாரத துளு சாகித்யத கரஜனகு பாரிமல்ல ஒஞ்சி கோரிக்கை என்று பண்ணது நம்ம மாத்த தெரியுதா. துளுட்டு ராமாயணனு பரித்தினார் மந்தார கேசவ பட்டர் அருண சதமானோத்சவம் நடத்தொண்டு துளு வால்மீகி இந்த அரைகு புதர்ந்தாண்ட சீதாராம ஆழ்வீரன் துளு வியாசைன்னு நம்மளை போலி. ஆறு ஹரிச்சந்திர காவியனு பரைத்திரு கீதத தீர்ல பரைத்திரு ஆறு ஜுவ உப்புனக பிரகட ஆவந்தேத்தினு துளு அகாடமி சாவரத்தோர்மனத்த பத்மேனேடு பிரகட மல்த்தது. இனி துளுட்டு ராமாயண மகாபாரத ரெண்டுலா பத்தியில காண்டு பஷங்காவுடு புஷ்கல்குமாரவாடு ஈ ஒஞ்சி காவியனு சந்திரகலானந்தவரல பகுஷா துளு ராமாயணத ஒஞ்சி வாசனத பொறுத்துடு துளு கூட்டத இருபத்தைந்தே வருஷோடு ஒஞ்சி வார எங்கள துளு ராமாயணத சப்தாமல் தான் அனில விவரணையான கொருதினி சந்திரகலானந்தவர் முள்ளு ஆறு புஷ்பகுமார் ஒஞ்சி வார இடி ஆ காரியக்கிரம கொருத முரணி முரணி ஏழதே சுகிப்பு துளு ராமாயணத காரியக்கிரமனு வல்ப பெல்தங்கடி ரெங்கில் மல்தொந்து பயத அண்ட தும்பத்தாது நீ கிளிஞ்ச பாரதனு மல்தொந்துள்ள பக்த கவி ஆயின குமார வியாசை பரித்தி நஞ்சின பாரத கலியுக துவாபர ஆகுது பண்ணிரு குமார வியாசர் குமார வியாசே தான் மகாபாரதனு தாயே வரையினு பண்பேக ஆயன பாரதத சுருட்டே பண்பே திணிக்கிதனு பணிராய ராமாயணத கவிகள பாரதலி ராமாயண பொடித்தினாது பரித்தேரு ஐக்கப்படாது யான் ராம மகாபாரத பரைய வந்துள்ளேன். இனிக்கானக சீதாராமாழ்வர்னா ஈ ஒஞ்சி சங்கலனம் இந்த பூரா பகுஷா வாச்சன பிரவச்சனம் அல்பொடித்தது என்ன நுடி அக்கல நலிக்கே புஷ்கல்தாரனா சுகிப்பு ஐந்து கேணு நக்கல் நிக்கலு ஆரம்பம் அல்த்தொந்துள்ள இந்த பார்த்தகு பகரித பாக்ய பாஷுபதாஸ்திர பிரதன பிரதான தன சபரசங்கர விலாச பரம்பன கொஞ்சம் பாரி பொருளுத பாக குமார வியாச பாரதோடு மூல வியாச பாரதோடல அஞ்சித்தின கொஞ்சம் பாகனும் நிக்கல தும்பு தியர சந்தோஷப்படைப்பா.

முக்லிங்கித், சாயித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலே லேசாவன சாத், இடன் டேசா வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இதுக்கு
1: எங்க தால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இதுக்கு தாதாண்டி எங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனால உலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாபம் தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்கு பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அக்கில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்புடுந்துள்ளார அஞ்சாண்ட நிக்கின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனை மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் த கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபிலை போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் குடரா 97 3 1 4 0 8 8 ஆஜி